0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர், நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்.
3: அக்டோபர் 2, காவல் தூதர்கள். நீ செல்லும் இடங்களிலெல்லாம் உன்னை காக்கும்படி தம் தூதருக்கு உன்னை குறித்து கட்டளையிட்டார் என்கிறது திருப்பாடல். இவ்வுலகில் இறை தந்தை காவல் தூதர்களை நமது நம்பிக்கைக்குரிய மெய்காப்பாளர்களாக நியமித்துள்ளார் என்கிறார் புனித பெர்னார்டு. உலகை காத்துக் கொண்டிருக்கும் காவல் தூதர்கள் மீதான வணக்கம் திருச்சபையின் அங்கீகாரம் பெறாமல் மக்கள் மத்தியில் இருக்க, கிபி 1579 ஆண்டு கோர்டோவா பகுதி மக்களும், கிபி 1582 ஆண்டு வலென்சியா நகர மக்களும் காவல் தூதர்களின் வணக்கத்திற்காக அனுமதி பெற்று சிறப்பித்தனர். திருத்தந்தை 5 பவுல் கிபி 1608 ஆண்டு செப்டம்பர் 27 நாள் காவல் தூதர்களின் வணக்கத்திற்கு அனுமதி வழங்க, கிழக்கு மற்றும் மேற்கத்திய திருச்சபைகளில் கொண்டாடப்பட்டு வந்த இவ்விழாவானது உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. திருவழிப்பாடு நாட்காட்டியில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்திய திருத்தந்தை 10 கிளெமென்ட் ஆண்டின் அக்டோபர் மாதம் 2 நாளினை காவல் தூதர்கள் திருவிழா தினமாக அறிவித்தார். காவல் தூதர்கள் இறைவனை துதிப்பது, இறைவனின் செய்தி தொடர்பாளராக இருப்பது, மனிதர்களை கண்காணிப்பது போன்ற முப்பெரும் பணிகளைச் செய்வதாக திருமறை நூல்கள் குறிப்பிடுகின்றது. நாம் எங்கு சென்றாலும் நம்மோடு எப்போதும் காவல் தூதர்கள் உடன் இருக்கிறார்கள் என்று புனித அகஸ்டினும், மனித ஆன்மா எத்துணை விலையேறப் பெற்றது, அதன் பிறப்பு முதல் ஒரு காவல் தூதர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று புனித ஜெரோமும், நாம் ஒவ்வொருவரும் நம் காவல் தூதரை மதித்து நடக்க வேண்டுமென்று புனித பெர்னார்டும் பதிவு செய்கின்றனர். காவல் தூதர்களின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம், நம்மை பாதுகாத்து வழிநடத்துகின்ற காவல் தூதர்களுக்கு நன்றி கூறி ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.
2: நேர்காணல்

0: நான் நம்புறேன்.
1: கண்டிப்பா.
0: ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட், உங்களுடைய ஃபேமிலியை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா, நேயர்கள் அனைவருக்கும் உங்களை தெரிந்து கொள்வதற்கும் நீங்கள் பேச போகிற கருத்துக்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கும் மிக எளிமையாக இருக்கும்.
1: நீங்க கேட்டாலே அருட் சகோதரியா உங்க கூட வந்து இந்த நேர்காணல்ல பங்கேற்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சிஸ்டர். நீங்க கேட்டாலே நான் சொல்லிடுவேன், ரெக்வஸ்ட் எல்லாம் கேட்க வேண்டாம்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.
1: எங்க வீட்டுல வந்து கணவர், அன்பான கணவர் ஒருத்தர், ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, பெண் குழந்தை ஒண்ணு, ஆண் குழந்தை ஒண்ணு. சிறிய குடும்பம் தான், ரொம்ப பெரிய குடும்பம் இல்லை. அவங்க ஊர்ல எல்லாம் உறவினர்கள் எல்லாருமே வந்து ஊர்ல இருக்காங்க. நாங்க இங்க வேலைக்காக இங்க வந்து தங்கியிருக்கோம் சென்னையில. சிறிய குடும்பமா மகிழ்ச்சியான குடும்பமா இருக்கும் சிஸ்டர்.
0: குறிப்பா அன்பான கணவர்னு சொன்னீங்க, அவர் உங்கள்ட்ட எப்படி இருக்கிறாரு? உங்களால எல்லாத்தையுமே பகிர்ந்து கொள்ள முடியுதா?
1: நிச்சயமா. அவங்க வந்து எப்பயுமே என்னோட ஞாபகம், எனக்கு வெல்விஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. கணவனை தாண்டி அவங்க ஒரு வெல்விஷர். எப்பயுமே வந்து என்னால இது ஹேண்டில் பண்ண முடியல, இல்ல இத இந்த இது நான் பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு இது டிசிஷன் கேட்கணும் அப்படின்னா அவங்களதான், என் மைண்டுக்கு வர ஒரே பர்சன் அவங்க மட்டும்தான். அவங்கள்ட்ட போய் என்னங்க இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டோம்னா அவங்க வந்து கரெக்டான ஒரு வழியை வந்து சொல்லக்கூடிய ஆள். அதனால அந்த நம்பிக்கை வந்து வாழ்நாள் ஃபுல்லா வந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்கும் அவங்க மேல.
0: ஓ, அவ்வளவு
1: அந்த அளவுக்கு
0: நம்பிக்கைங்களா?
1: நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா அது 100% நான் எங்க வேணாலும் சொல்லக்கூடிய ஒண்ணு, உண்மை.
0: ஓகே, ரொம்ப அழகா உங்களுடைய கணவர் பத்தி சொன்னீங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல நம்ம நிறைய பெண்களை சந்திக்கிறோம், நிறைய பெண்களோட வாழ்க்கையில நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. நீங்க வந்து கிஃப்டட், ஏன்னா உங்க கணவர் உங்களுக்கு வந்து கடன் கொடுத்த ஒரு பரிசு, ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதன் சொன்னீங்க. இன்றைய காலகட்டத்துல பெண்களோட லைஃப் எப்படி இருக்குது? அதே நம்பிக்கைத்தனத்தோட எல்லாராலையும் வாழ முடியுதா? அதை பத்தி உங்களோட கருத்து?
1: அது வந்து நம்ம மற்றவங்கள்ட்ட எல்லாம் பேசும்போது சொல்லுவாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸு அவங்க உறவினர்கள்ட்ட எல்லாம் கேட்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சைடு, பெண்கள் மட்டுமே இல்லை ஆண்கள் மட்டுமே இல்லை, ரெண்டு சைடுமே வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒன்று ஆண்கள் வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க, அவங்கள்ட்ட எதையுமே சொல்ல முடியாத விஷயங்களா இருக்கும். இல்லை பெண்கள் வந்து கணவர்கிட்ட வந்து எதையுமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ரெண்டு சைடுமே ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இப்போ பொதுவாகவே இருக்கு. எல்லாருக்குமான அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு நான்
0: சொல்றேன். ஓகே, உங்களுக்கு ரெண்டு அழகான குழந்தைகள் இருக்குன்னு சொன்னீங்க, அந்த குழந்தைகளை நம்ம எப்படி வளர்த்து வர்றோம்?
1: நார்மலா எப்பயும் போல கோயிலுக்கு போறோம், வீட்டுக்கு வரோம், வீட்டுல படிக்க வைக்கிறோம், இல்ல இந்த மாதிரி சராசரியான வேலைகளை வந்து நம்ம எப்பயுமே வந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனா ஒவ்வொரு செயல் செய்யும் போது, இப்ப நம்ம வெளியே போறதா இருக்கட்டும், வெளியே வந்து நிறைய பேரை பார்ப்பாங்க, கஷ்டப்படுறவங்களையும் பார்ப்பாங்க, இல்லை நல்லவர்களும் இருப்பாங்க தீயவர்களும் இருப்பாங்க, எல்லாத்தையும் அதை வந்து அவங்க பார்த்து அதனால அஃபெக்ட் ஆகக்கூடாது, இப்படிதான் உலகம் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்கோட அவங்க மூவ் ஆனாங்களே அது பெருசாக அவங்கள பாதிக்காது. இந்த ஒரு மனநிலையோட குழந்தைங்க வந்து வெளியே வரணும் அப்படின்னா.
0: ஓகே, சப்போஸ் இப்போ வந்து உங்க குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வராங்க, எதையாவது வந்து உங்கள்ட்ட சொல்லணும்னு அப்படி ஓடி வருவாங்க இல்லைங்களா? கண்டிப்பா எல்லா குழந்தைங்களும் அப்படிதான் இருக்கு, அம்மாட்ட போய் இதை சொல்லணும், அதை சொல்லணும், இதை கத்துக்கிட்ட அதை கத்தி அப்படி சொல்ல வர்ற குழந்தைங்கள்ட்ட இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் எப்படி அப்ரோச்ஃபுல்லா இருக்காங்க?
1: கண்டிப்பா வீட்டுல இருக்கோம் அப்படின்னா அது வந்து ஈஸியா கேட்போம், ஏன்னா ஃபுல் டே நம்ம வந்து ஃப்ரீயா இருப்போம். குழந்தைங்க வந்து சொல்லும் போது அதை அப்சர்வ் பண்ணுவோம், கேட்போம். ஆனா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோமோ இல்ல வேற ஏதாவது வேலை இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த நாள்ல குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதிப்படைகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா காது கொடுத்து கேட்போமா அப்படின்னு கேட்டா ஒரு சில நேரத்துல கேட்போம், ஒரு சில நேரத்துல கேட்க மாட்டோம். அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போகணும், இல்ல வேற எதுலயாவது விடு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மூவ் ஆன் ஆயிட்டு போவோம். ஆனா அந்த டேல அந்த குழந்தைங்க அதனால அஃபெக்ட் ஆனாங்கன்னா அதை வெளியே சொல்ல முடியல. ஒரே அவங்க வந்து ஃப்ரீயா பேசுற ஒரே இடம் வந்து பெற்றோர்கள்ட்ட தான். அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து வேற இடங்கள்ல போய் அதை சொல்ல முயற்சிப்பாங்க. இப்ப நம்ம ஒரு இடத்துல அவங்களால சொல்ல முடியல, ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போவாங்க, இல்ல ஒரு தேர்ட் பர்சன்ட்ட போயிட்டு அதை ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு வழியை வந்து விடக்கூடாது. நம்ம அந்த பேரண்டிங் அப்படின்ற ஒரு இதுல நம்ம காது கொடுத்து கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்கா டெய்லி இதான் நினைச்சா இது ஒண்ணுமே இல்லடா இது இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சொல்லி அப்படி மூவ் ஆன் ஆனோம்னா அவங்களுக்கு அது ஈஸியா இருக்கும், அப்ரோச்சபிளா இருக்கும் அவங்களுக்கு.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க, உங்கள்ட்ட ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க, ஒரு சில நேரத்துல ஒரு சிலதெல்லாம் பகிர்ந்திருப்பாங்க இல்லைங்களா? அதுல ரொம்ப பீக்கான ஒரு அனுபவம், இதுதான் என் குழந்தை கிட்ட பகிர்ந்துக்கிச்சு, அந்த டைம்ல எனக்கு ஒரு இப்படி ஒரு டெசிஷன் நான் எடுத்தேன், இல்லைனா அந்த குழந்தைக்கு இதை நான் கத்து கொடுத்தேன் அப்படின்றது ஏதாவது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அதை பத்தி ஏதாவது பகிர்ந்துக்கோங்க.
1: பெரிய அளவுல வந்து ஒன்னும் அவங்க பாதிப்படைஞ்சதா சொல்ல, பட் ஆனா அவங்க பழகும் போது நிறைய குழந்தைங்களோட செயல்களா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், பேச்சு வந்து வித்தியாசமா பேசினாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து பிடிக்காது, வந்து சொல்லுவாங்க இப்படி ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க, இப்படி வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு இப்படி பேசாதன்னு நீ சொல்லிட்டு இப்படி பேசக்கூடாதுன்னு அவங்களுக்கு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு அதை பெரிய லெவல்ல பேச மாட்டோம். இல்லை அவங்களுக்குள்ள குழந்தைங்களுக்குள்ள சண்டைனா பேசாம இருப்பாங்க, பேசாமலாம் ஏன்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன இதுதான் அவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு.

0: ஒரு சில குழந்தைங்க அனுபவிக்கிறாங்க. பட் இவங்க லெவல்ல பார்க்கும்போது சின்ன ஃப்ரெண்ட்ஸோட சண்டை, இல்லை அவங்க ஏதாவது பேசிட்டாங்க, அந்த மாதிரி டீச்சர்ஸ் ஏதாவது சொல்லிட்டாங்க, இந்த மாதிரியான சின்ன சின்னது இதாக இருக்கும். அது அவங்களுக்கே வந்து அந்த மெச்சூரிட்டி இருக்கு, நம்ம லைட்டா சொன்னாலே அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதை ஓகே அப்படின்ட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்படிதான் இருப்பாங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க.
1: இப்போ உங்கள் குழந்தைங்க அது மாதிரி எல்லாமே நீங்கள் சொன்னால் கேட்டுக்கிற லெவலில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் ரியாலிட்டியில் அந்த உலகத்தில் பார்த்தா நிறைய பேரண்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, நல்லதை சொல்லி கொடுக்கறதுக்கும் தவறிடுறாங்க. காரணம் வந்து சிச்சுவேஷன், அவங்க பிஸியாக இருப்பாங்க, பிள்ளைங்களுக்கு காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்களை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க?
0: அப்படிதான். இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, ஒரு சின்ன பசங்களுக்குள்ளே ஏதோ சண்டை. அப்போ வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து குரூப்பில் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, வந்துட்டு இந்த மாதிரி என் பொண்ணை வந்து அவங்க ஸ்கூல் மிஸ்கிட்டே போய் தப்பு தப்பாக சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து ஷேர் பண்ணாங்க. அவங்க குரூப்பில் கேட்குறப்ப எந்த ஒரு பேரண்ட்ஸுமே ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த குரூப்பை விட்டு வெளியே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 3 டேஸ் கழிச்சு தான் நம்ம ஒர்க்கில் இருக்கனால அது பார்க்க முடியல. பார்த்துட்டு என்னடா இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு கால் பண்ணேன். என்னங்க ப்ராப்ளம் அப்படின்னோடனே, இல்லை என் குழந்தைய வந்து தப்பாக அவங்க வந்து போய் ஸ்கூல் மிஸ்கிட்ட வந்து என்ன இப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருந்தேன். எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆச்சு, நான் என் குழந்தைய வளர்க்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க என்கிட்ட நல்லா பேசுவாங்க, டைரெக்டாக கூட இந்த மாதிரி உன் குழந்தை வந்து வம்பிள் திட்டே இருக்காங்க இல்லை சண்டை போடுறாங்க அப்படின்றத டைரெக்டாக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணாங்க. சரி விடுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவே அது, அதனால அப்படி கன்வே பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதுக்காக உங்கள் குழந்தைய வந்து திட்டுறதோ இது பண்ணுறதோ அவங்க மேலே காட்டினீங்கன்னா அவங்க வந்து இன்னும் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதை அவங்கள்ட்ட நீங்கள் குழந்தைகிட்ட இப்படி இருந்தாங்கன்னா இப்படி இருடான்னு சொல்லிடுங்க, அது இதுக்காக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைங்க இதை தாண்டி நிறைய ப்ராப்ளம்ஸும் ஃபேஸ் பண்ணுறாங்க குழந்தைங்க. அவங்கெல்லாம் வந்து எல்லாருக்கும் எல்லா ஸ்டேஜ்லேயும் எல்லா ப்ராப்ளம்ஸும் இருக்கும். இது வந்து இல்லை ஓகே அப்படின்னு எடுத்துட்டு போகிற மனநிலையோட அவங்கள வந்து வளர்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து.
1: ஓகே, மிக்க நன்றி. மிக அழகாக உங்களுடைய குடும்பம் பிள்ளைகளுடைய வளர்ப்பு, குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் உங்கள் குழந்தைங்களை நீங்கள் எப்படி வளர்க்குறீங்க, இன்னந்த சமுதாயத்தில் குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத அழகாக பகிர்ந்து கொண்டீங்க. அடுத்த நிகழ்விலேயே நான் உங்களை மீண்டும் சந்திக்க ஆசைப்படுறேன். நன்றி.
0: நன்றி.
1: இனிய உறவுகளே, இதுவரை நாம் சகோதரி திவ்யா அவர்களோடு மிக அருமையான குழந்தை வளர்ப்பு குறித்து பல்வேறு கருத்துக்களை நேர்காணலிலே கேட்டு தெரிந்து கொண்டோம். மீண்டுமாய் நாம் அவரோடு இணைய இருக்கிறோம். அதுவரை காத்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட்சகோதரி ஜோஸ்வின் பிரைடா. நன்றி.

0: செய்திகள்.
1: எத்தியோப்பியாவின் டிக்ரே பகுதி மற்றும் அண்டை மாநிலங்களான அஃபர் அமாரா பகுதிகளில் மீண்டும் ஏற்பட்டுள்ள மோதல்கள் குறித்து ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ள திருத்தந்தை 14 லியோ அவர்கள் மோதலில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினரும் உரையாடல் வழியை தேர்ந்தெடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். செப்டம்பர் 30 புதனன்று இடம்பெற்ற திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரையின் இறுதியில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை, ஆயுத மோதல்கள் ஒருபோதும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாது என்றும் அவை மரணம், அழிவு மற்றும் வெறுப்பையே விட்டுச் செல்லும் என்றும் குறிப்பிட்டார். நேர்மையான உரையாடல் மட்டுமே நிலையான அமைதிக்கான அடித்தளத்தை அமைக்க முடியும் என்று கூறிய திருத்தந்தை, தேவைப்படுவோருக்கு மனிதாபிமான உதவிகள் சென்றடைவதை உறுதி செய்வதில் அனைத்துலக சமூகம் உரிய நேரத்தில் தாராளமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். எத்தியோப்பிய அரசு படைகளுக்கும் டிக்ரே மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையே மோதல் தீவிரமடைந்துள்ளதால் பலர் காயமடைந்துள்ளனர் என எல்லைகளற்ற மருத்துவர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது. தொலைத்தொடர்பு மற்றும் சாலை இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் அங்கு மனிதாபிமான உதவிகளை மேற்கொள்வதில் கடும் சிக்கல் நீடிக்கிறது.
2: கத்தோலிக்க நம்பிக்கையையும் புனித பேதுருவின் வழித்தோன்றலான திருத்தந்தையுடனான ஒன்றிப்பையும் காத்து தங்கள் உயிரை தியாகம் செய்த பிராட்டுலின் பகுதியைச் சேர்ந்த அருளாளர் வின்சென்ட் லெவோனிக் மற்றும் அவரது 12 தோழர்களான போலந்து நாட்டின் மறைசாட்சிகளை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் நினைவு கூர்ந்தார். செப்டம்பர் 30 புதன்கிழமை இடம்பெற்ற திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரையின் போது போலந்து நாட்டு திருப்பயணிகளிடம் உரையாற்றிய திருத்தந்தை, 30 ஆண்டுகளுக்கு முன்னர் திருத்தந்தை புனித 2 ஜான்பால் அவர்கள் இம்மறைசாட்சிகளை அருளாளர்களாக அறிவித்ததை எடுத்துக்காட்டியதுடன், கிழக்கிந்திய கிறிஸ்தவ மரபை பின்பற்றிய போதிலும் அவர்கள் கத்தோலிக்க திரு அவையுடனான ஒன்றிப்பில் உறுதியாக நிலைத்திருந்தனர் என்றும் தெரிவித்தார். கிறிஸ்தவர்களின் ஒன்றிப்பு மற்றும் இன்று தங்கள் நம்பிக்கைக்காக துன்புறுத்தப்படும் கத்தோலிக்கர்களுக்காக இம்மறைசாட்சிகளின் பரிந்துரையை திருத்தந்தை வேண்டினார். அப்போது உருசியா ஆட்சியின் கீழிருந்த பெட்லாசிய பகுதியில் வாழ்ந்த இம்மறைசாட்சிகள் கிழக்கத்திய கத்தோலிக்க திரு அவையை சேர்ந்தவர்கள். 19 நூற்றாண்டில் உருசியா ஆட்சியாளர்கள் யுனியேட் என அழைக்கப்பட்ட கிழக்கிந்திய கத்தோலிக்கர்களை ஆர்த்தடாக்ஸ் திரு அவையில் இணையுமாறு கட்டாயப்படுத்தினர். 1874 ஆண்டு ஜனவரி 24 பிராட்டுலியின் தங்கள் திரு அவையை பாதுகாக்க லெவோனிக் மற்றும் அவரது தோழர்கள் ஒன்று கூடிய போது ஆயுதமற்ற அவர்கள் மீது உருசியா படையினர் துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் அவர்கள் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: 2021 மற்றும் 2024 ஆண்டுகளில் இடம்பெற்ற திரு அவையின் ஒன்றிணைந்த பயண செயல்முறை மற்றும் 2023-2024 ஆண்டுகளில் நடைபெற்ற ஆயர்களின் மாமன்றத்தின் இரு பொதுப்பேரவைகளின் பணிகளை அடிப்படையாக கொண்டு லத்தீன் திரு அவையின் திரு அவை சட்ட தொகுப்பில் திருத்தங்களை முன்மொழியும் திரு அவை சட்ட ஆணையத்தின் இறுதி அறிக்கையை ஆயர்கள் மாமன்றத்தின் பொதுச் செயலகம் வெளியிட்டுள்ளது. திரு அவையின் ஒன்றிணைந்த பயணத்தின் வழியாக வெளிப்பட்ட இறையியல் மற்றும் திரு அவை இயல் சார்ந்த புரிதல்களை திரு அவை சட்டங்களில் எவ்வாறு பிரதிபலிக்க செய்வது என்பது குறித்து இவ்வாணையம் ஆய்வு செய்துள்ளது. இவ்வறிக்கை குறுகிய காலத்தில் மேற்கொள்ளக்கூடிய சட்ட திருத்தங்களை முன்மொழிவதுடன் எதிர்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய திருத்தங்கள் மற்றும் லத்தீன் கீழே திரு அவைகளுக்கான திருச்சட்ட தொகுப்புகளை விரைவாக மறுபரிசீலனை செய்வதற்கான நீண்டகால வாய்ப்புகளையும் சுட்டிக்காட்டுகிறது. தகுதியும் திறமையும் கொண்ட பொதுநிலையினர் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரும் திரு அவையில் பொறுப்புகள், பணிகள் மற்றும் திருப்பணிகளை ஆற்றுவதற்கான வாய்ப்புகளை மேலும் அங்கீகரிக்க வேண்டும் என்று அறிக்கை முன்மொழிகிறது. இதில் திரு அவையின் நிர்வாகம் சார்ந்த பொறுப்புகளும் அடங்கும். குறிப்பிட்ட திரு அவை பேரவைகள் மற்றும் ஆயர் பேரவைகள் தொடர்பான விதிமுறைகளை ஒருங்கிணைந்த பயணத்தின் கண்ணோட்டத்தில் மறுபரிசீலனை செய்யவும் அறிக்கை பரிந்துரைக்கிறது.
2: குழந்தை இயேசு பிறந்தபோது வைக்கப்பட்ட தொட்டிலின் பகுதிகளாக பாரம்பரியமாக கருதப்படும் புனித தொட்டிலின் அருளியக்கங்கள், ரோம் நகரில் உள்ள புனித பெரிய மரியா பேராலயத்திற்கு வரும் திருப்பயணிகள் மற்றும் பார்வையாளர்கள் அருகில் சென்று வணங்கும் வகையில் தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட உள்ளன. திருத்தந்தை பீடத்தின் முன்புறம் அமைந்துள்ள கன்ஃபெசியோ பகுதியில் தற்போது வைக்கப்பட்டுள்ள இந்த அருளியக்கங்கள் பேராலயத்தின் வலது பக்க பகுதியில் உள்ள ஒரு சிற்றாலயத்திற்கு தற்காலிகமாக மாற்றப்படும். இதன் மூலம் அருளியக்கங்கள் வைக்கப்பட்டுள்ள வரலாற்று சிறப்புமிக்க அமைப்பு மற்றும் பேழையை புதுப்பிக்கும் பணிகளை மேற்கொள்ள முடியும். புதிய பேழை, பாதுகாப்பு, நிலைத்தன்மை மற்றும் தேவையான வெப்பநிலை, ஈரப்பதம் உள்ளிட்ட சூழலில் கட்டுப்பாடுகளை கருத்தில் கொண்டு நவீன தரநிலைகளுக்கு ஏற்ப உருவாக்கப்படும். அதேவேளையில் பேராலயத்தின் வரலாற்று சிறப்பையும் கட்டடக்கலை அமைப்பையும் பாதுகாக்கும் வகையில் அது வடிவமைக்கப்படும். மேலும் கிறிஸ்து பிறப்பின் வானத்தை அடையாளப்படுத்தும் வகையில் தங்க நிற துண்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட புதிய நீல நிற மொசைக் பின்னணியும் அமைக்கப்படும். பெத்லகேமில் இயேசு வைக்கப்பட்ட தொட்டிலுடன் பாரம்பரியமாக தொடர்பு படுத்தப்படும் ஐந்து மரத்துண்டுகளை கொண்டதே இந்த அருளியக்கமாகும். இந்த அருளியக்கத்தின் மீதான பக்தி புனித பெரிய மரியா பேராலயத்தின் வழிபாட்டு மற்றும் பக்தி மரபில் முக்கிய இடம் பெற்றுள்ளது.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர், நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்.
3: அக்டோபர் 2, காவல் தூதர்கள். நீ செல்லும் இடங்களிலெல்லாம் உன்னை காக்கும்படி தம் தூதருக்கு உன்னை குறித்து கட்டளையிட்டார் என்கிறது திருப்பாடல். இவ்வுலகில் இறைத்தந்தை காவல் தூதர்களை நமது நம்பிக்கைக்குரிய மெய்க்காப்பாளர்களாக நியமித்துள்ளார் என்கிறார் புனித பெர்னார்டு. உலகை காத்துக்கொண்டிருக்கும் காவல் தூதர்கள் மீதான வணக்கம் திருச்சபையின் அங்கீகாரம் பெறாமல் மக்கள் மத்தியில் இருக்க, கிபி 1579 ஆண்டு கோர்டோவா பகுதி மக்களும், கிபி 1582 ஆண்டு வலென்சியா நகர மக்களும் காவல் தூதர்களின் வணக்கத்திற்காக அனுமதி பெற்று சிறப்பித்தனர். திருத்தந்தை 5 பவுல் கிபி 1608 ஆண்டு செப்டம்பர் 27 நாள் காவல் தூதர்களின் வணக்கத்திற்கு அனுமதி வழங்க, கிழக்கு மற்றும் மேற்கத்திய திருச்சபைகளில் கொண்டாடப்பட்டு வந்த இவ்விழாவானது உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. திருவழிபாடு நாட்காட்டியில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்திய திருத்தந்தை 10 கிளெமென்ட் ஆண்டின் அக்டோபர் மாதம் 2 நாளினை காவல் தூதர்கள் திருவிழா தினமாக அறிவித்தார். காவல் தூதர்கள் இறைவனை துதிப்பது, இறைவனின் செய்தி தொடர்பாளராக இருப்பது, மனிதர்களை கண்காணிப்பது போன்ற முப்பெரும் பணிகளைச் செய்வதாக திருமறை நூல்கள் குறிப்பிடுகின்றது. நாம் எங்கு சென்றாலும் நம்மோடு எப்போதும் காவல் தூதர்கள் உடன் இருக்கிறார்கள் என்று புனித அகஸ்டினும், மனித ஆன்மா எத்துணை விலையேறப் பெற்றது, அதன் பிறப்பு முதல் ஒரு காவல் தூதர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று புனித ஜெரோமும், நாம் ஒவ்வொருவரும் நம் காவல் தூதரை மதித்து நடக்க வேண்டுமென்று புனித பெர்னார்டும் பதிவு செய்கின்றனர். காவல் தூதர்களின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகின்ற காவல் தூதர்களுக்கு நன்றி கூறி ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.
2: நேர்காணல்.
4: இனிய இதயங்களுக்கு உங்கள் அருட் சகோதரி ஜோஸ்வின் பிரைடாவின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அன்பான நேயர்களே, நாம் பல்வேறு நிகழ்வுகளிலே பங்கேற்றிருக்கிறோம். குறிப்பாக இன்றைய நாளிலே ஒரு சிறப்பு நிகழ்வாக ஒரு நேர்காணலில் இணைய இருக்கிறோம். நம் மத்தியிலே சகோதரி திவ்யா அவர்கள் வந்திருக்கிறார். அவரை நம்முடைய வேரித்தாஸ் தமிழ் பணியின் சார்பாக அன்போடு வரவேற்போம். வணக்கம் சகோதரி.
5: வணக்கம் சிஸ்டர்.
4: நல்லா இருக்கீங்களா?
5: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை பார்க்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அதுலேயும் குறிப்பா ஒரு குடும்ப பெண்ணா, ஒரு தலைமைத்துவ பண்போட நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு நான் நம்புறேன்.
5: கண்டிப்பா.
4: ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட், உங்களுடைய ஃபேமிலியை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா நேயர்கள் அனைவருக்கும், உங்களை தெரிந்து கொள்வதற்கும், நீங்கள் பேச போகிற கருத்துக்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கும் மிக எளிமையாக இருக்கும்.
5: நீங்க கேட்டாலே அருட் சகோதரியா உங்க கூட வந்து இந்த நேர்காணல பங்கேற்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சிஸ்டர். நீங்க கேட்டாலே நான் சொல்லிடுவேன். ரெக்வெஸ்ட் எங்க வீட்டுல வந்து கணவர், அன்பான கணவர் ஒருத்தர், ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, பெண் குழந்தை ஒண்ணு, ஆண் குழந்தை ஒண்ணு. சிறிய குடும்பம் தான், ரொம்ப பெரிய குடும்பம் இல்லை. அவங்க ஊர்லலாம் உறவினர்கள் எல்லாருமே வந்து ஊரில் இருக்காங்க. நாங்கள் இங்கே வேலைக்காக இங்கே வந்து தங்கியிருக்கோம் சென்னையில். சிறிய குடும்பமாக மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கும் சிஸ்டர்.
4: குறிப்பாக அன்பான கணவர்னு சொன்னீங்க, அவர் உங்கள்ட்ட எப்படி இருக்கிறாரு? உங்களால் எல்லாத்தையுமே பகிர்ந்து கொள்ள முடியுதா?
5: நிச்சயமாக. அவங்க வந்து எப்பயுமே என்னோட ஞாபகம், எனக்கு வெல்விஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. கணவனை தாண்டி அவங்க ஒரு வெல்விஷர். எப்பயுமே வந்து என்னால் இது ஹேண்டில் பண்ண முடியல, இல்லை இதை இந்த இது நான் பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு இது டிசிஷன் கேட்கணும் அப்படின்னா அவங்கள தான், என் மைண்டுக்கு வர்ற ஒரே பர்சன் அவங்க மட்டும்தான். அவங்கள்ட்ட போய் என்னங்க இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டோன்னா அவங்க வந்து கரெக்டான ஒரு வழியை வந்து சொல்லக்கூடிய ஆள். அதனால அந்த நம்பிக்கை வந்து வாழ்நாள் ஃபுல்லாக வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க மேலே.
4: அந்த அளவுக்கு
5: நம்பிக்கை இருக்கு நிச்சயமா. அது 100% நான் எங்கே வேணாலும் சொல்லக்கூடிய ஒன்று, உண்மை.
4: ஓகே, ரொம்ப அழகாக உங்களுடைய கணவர் பற்றி சொன்னீங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம நிறைய பெண்களை சந்திக்கிறோம், நிறைய பெண்களோட வாழ்க்கையில நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. நீங்க வந்து கிஃப்டட், ஏன்னா உங்க கணவர் உங்களுக்கு வந்து கடன் கொடுத்த ஒரு பரிசு, ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதன் சொன்னீங்க. இன்றைய காலகட்டத்துல பெண்களோட லைஃப் எப்படி இருக்குது? அதே நம்பிக்கைத்தனத்தோட எல்லாராலையும் வாழ முடியுதா? அதை பத்தி உங்களோட கருத்து?
5: அது வந்து நம்ம மற்றவங்கள்ட்ட எல்லாம் பேசும்போது சொல்லுவாங்களே, ஃப்ரெண்ட்ஸு அவங்க உறவினர்கள்ட்ட எல்லாம் கேட்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சைடு, பெண்கள் மட்டுமே இல்லை ஆண்கள் மட்டுமே இல்லை, ரெண்டு சைடுமே வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒன்று ஆண்கள் வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க, அவங்கள்ட்ட எதையுமே சொல்ல முடியாத விஷயங்களாக இருக்கும். இல்லை பெண்கள் வந்து கணவர்கிட்ட வந்து எதையுமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரி ரெண்டு சைடுமே ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இப்போ பொதுவாகவே இருக்குது. எல்லாருக்குமான அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு
4: நான் சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு ரெண்டு அழகான குழந்தைகள் இருக்குன்னு சொன்னீங்க, அந்த குழந்தைகளை நம்ம எப்படி வளர்த்து வரோம்?
5: நார்மலாக எப்பயும் போல் கோயிலுக்கு போகிறோம், வீட்டுக்கு வரோம், வீட்டில் படிக்க வைக்கிறோம், இல்லை இந்த மாதிரி சராசரியான வேலைகளை வந்து நம்ம எப்பயுமே வந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் ஒவ்வொரு செயல் செய்யும்போது, இப்போ நம்ம வெளியே போகிறதா இருக்கட்டும், வெளியே வந்து நிறைய பேரை பார்ப்பாங்க, கஷ்டப்படுறவங்களையும் பார்ப்பாங்க, இல்லை நல்லவர்களும் இருப்பாங்க தீயவர்களும் இருப்பாங்க, எல்லாத்தையும் அதை வந்து அவங்க பார்த்து அதனால் அஃபெக்ட் ஆகக்கூடாது, இப்படி தான் உலகம் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அவங்க மூவ் ஆனாங்களே அது பெருசாக அவங்கள பாதிக்காது. இந்த ஒரு மனநிலையோட குழந்தைங்க வந்து வெளியே வரணும் அப்படின்னா.
4: ஓகே, சப்போஸ் இப்போ வந்து உங்க குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வராங்க, எதையாவது வந்து உங்கள்ட்ட சொல்லணும்னு அப்படி ஓடி வருவாங்க இல்லைங்களா? கண்டிப்பா எல்லா குழந்தைங்களும் அப்படிதான் இருக்கு, அம்மாட்ட போய் இதை சொல்லணும், அதை சொல்லணும், இதை கத்துக்கிட்ட அதை கத்தி அப்படி சொல்ல வர்ற குழந்தைங்கள்ட்ட இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் எப்படி அப்ரோச்ஃபுல்லா இருக்காங்க?
5: கண்டிப்பா வீட்டுல இருக்கோம் அப்படின்னா அது வந்து ஈஸியா கேட்போம், ஏன்னா ஃபுல் டே நம்ம வந்து ஃப்ரீயா இருப்போம். குழந்தைங்க வந்து சொல்லும் போது அதை அப்சர்வ் பண்ணுவோம், கேட்போம். ஆனா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோமோ இல்ல வேற ஏதாவது வேலை இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த நாள்ல குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதிப்படைகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா காது கொடுத்து கேட்போமா அப்படின்னு கேட்டா ஒரு சில நேரத்துல கேட்போம், ஒரு சில நேரத்துல கேட்க மாட்டோம். அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போகணும், இல்ல வேற எதுலயாவது விட அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மூவ் ஆன் ஆயிட்டு போவோம். ஆனா அந்த டேல அந்த குழந்தைங்க அதனால அஃபெக்ட் ஆனாங்கன்னா அதை வெளியே சொல்ல முடியல, ஒரே அவங்க வந்து ஃப்ரீயா பேசுற ஒரே இடம் வந்து பெற்றோர்கள்ட்ட தான். அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து வேற இடங்கள்ல போய் அதை சொல்ல முயற்சிப்பாங்க. இப்ப நம்ம ஒரு இடத்துல அவங்களால சொல்ல முடியல, ஒன்னு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போவாங்க, இல்ல ஒரு தேர்ட் பர்சன்ட்ட போயிட்டு அதை ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு வழியை வந்து விடக்கூடாது. நம்ம அந்த பேரண்டிங் அப்படின்ற ஒரு இதுல நம்ம காது கொடுத்து கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்கா டெய்லி இதான் நினைச்சா இது ஒண்ணுமே இல்லடா இது உள்ளதான் அப்படின்னு நம்ம சொல்லி அப்படி மூவ் ஆன் ஆனோம்னா அவங்களுக்கு அது ஈஸியா இருக்கும், அப்ரோச்சபிளா இருக்கும் அவங்களுக்கு.
4: ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்கள்ட்ட ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க, ஒரு சில நேரத்துல ஒரு சிலதெல்லாம் பகிர்ந்துருப்பாங்க இல்லைங்களா? அதுல ரொம்ப பீக்கான ஒரு அனுபவம், இதுதான் என் குழந்தை இதுட்டு பகிர்ந்துக்கிச்சு, அந்த டைம்ல எனக்கு ஒரு இப்படி ஒரு டெசிஷன் நான் எடுத்தேன், இல்லை நான் அந்த குழந்தைக்கு இதை நான் கற்றுக் கொடுத்தேன் அப்படின்றது ஏதாவது ஒன்று இருக்கு இல்லைங்களா? அதை பத்தி ஏதாவது பகிர்ந்துக்கோங்க.
5: பெரிய அளவுல வந்து ஒன்றும் அவங்க பாதிப்படைஞ்சதா சொல்ல, பட் ஆனா அவங்க பழகும் போது நிறைய குழந்தைங்களோட செயல்களா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், பேச்சு வந்து வித்தியாசமா பேசினாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து பிடிக்காது, வந்து சொல்லுவாங்க இப்படி ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க, இப்படி வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு இப்படி பேசாதன்னு நீ சொல்லிட்டு, இப்படி பேசக்கூடாதுன்னு அவங்களுக்கு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு அதை பெரிய லெவல்ல பேச மாட்டோம். இல்லை அவங்களுக்குள்ள குழந்தைங்களுக்குள்ள சண்டைனா பேசாம இருப்பாங்க, பேசாமலாம் ஏண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன இதுதான். அவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்புகள் ஒரு சில குழந்தைங்க அனுபவிக்கிறாங்க, பட் இவங்க லெவல்ல பார்க்கும்போது சின்ன ஃப்ரெண்ட்ஸோட சண்டை, இல்லை அவங்க ஏதாவது பேசிட்டாங்க, அந்த மாதிரி டீச்சர்ஸ் ஏதாவது சொல்லிட்டாங்க, இந்த மாதிரியான சின்ன சின்னது தான் இருக்கும். அது அவங்களுக்கே வந்து அந்த மெச்சூரிட்டி இருக்குது, நம்ம லைட்டாக சொன்னாலே அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதை ஓகே அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இப்படி தான் இருப்பாங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க.
4: இப்ப உங்க குழந்தைங்க அது மாதிரி எல்லாமே நீங்க சொன்னா கேட்டுக்கிற லெவல்ல இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா ரியாலிட்டியில அந்த உலகத்துல பார்த்தா நிறைய பேரண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, நல்லதை சொல்லி கொடுக்கறதுக்கும் தவறிடுறாங்க. காரணம் வந்து சிச்சுவேஷன், அவங்க பிஸியா இருப்பாங்க, பிள்ளைங்களுக்கு காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்களை நீங்க எப்படி பாப்பீங்க?
5: அப்படிதான். இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா, ஒரு சின்ன பசங்களுக்குள்ள ஏதோ சண்டை, அப்போ வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து குரூப்ல வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்றாங்க, இந்த மாதிரி என் பொண்ணை வந்து அவங்க ஸ்கூல் மிஸ்கிட்டே போய் தப்பு தப்பா சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து ஷேர் பண்ணாங்க. அவங்க குரூப்ல கேட்குறப்ப எந்த ஒரு பேரண்ட்ஸுமே ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த குரூப்பை விட்டு வெளியே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 3 days கழிச்சு தான் நம்ம ஒர்க்கில் இருக்கனால அது பார்க்க முடியல. பார்த்துட்டு என்னடா இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு கால் பண்ணேன். என்னங்க ப்ராப்ளம் அப்படின்னோடனே, இல்லை என் குழந்தைய வந்து தப்பாக அவங்க வந்து போய் ஸ்கூல் மிஸ்கிட்ட வந்து என்ன இப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தாருனா எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆச்சு. நான் என் குழந்தைய வளர்க்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க என்கிட்ட நல்லா பேசுவாங்க, டைரெக்டாக கூட இந்த மாதிரி உங்க குழந்தைய வந்து வம்பிள் திட்டே இருக்காங்க இல்லை சண்டை போடுறாங்க அப்படின்றத டைரெக்டாக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணாங்க. சரி விடுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவே அது, அதனால அப்படி கன்வே பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதுக்காக உங்கள் குழந்தைய வந்து திட்டுறதோ இது பண்ணுறதோ அவங்க மேலே காட்டினீங்கன்னா அவங்க வந்து இன்னும் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதை அவங்கள்ட்ட நீங்கள் குழந்தைகிட்ட இப்படி இருந்தாங்கன்னா இப்படி இருடான்னு சொல்லிடுங்க, அது இதுக்காக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைங்க இதை தாண்டி நிறைய ப்ராப்ளம்ஸும் ஃபேஸ் பண்ணுறாங்க குழந்தைங்க. அவங்கெல்லாம் வந்து எல்லாருக்கும் எல்லா ஸ்டேஜ்லேயும் எல்லா ப்ராப்ளம்ஸும் இருக்கும். இது வந்து இல்லை ஓகே அப்படின்னு எடுத்துகிட்டு போகிற மனநிலையோடு அவங்கள வந்து வளர்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து.
4: ஓகே, மிக்க நன்றி. மிக அழகாக உங்களுடைய குடும்பம் பிள்ளைகளுடைய வளர்ப்பு, குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் உங்கள் குழந்தைங்களை நீங்கள் எப்படி வளர்க்குறீங்க, இன்னந்த சமுதாயத்தில் குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத அழகாக பகிர்ந்து கொண்டீங்க. அடுத்த நிகழ்விலேயே நானும் உங்களை மீண்டும் சந்திக்க ஆசைப்படுறேன். நன்றி.
5: நன்றி.
4: இனிய உறவுகளே, இதுவரை நாம் சகோதரி திவ்யா அவர்களோடு மிக அருமையான குழந்தை வளர்ப்பு குறித்து பல்வேறு கருத்துக்களை நேர்காணலிலே கேட்டு தெரிந்து கொண்டோம். மீண்டுமாய் நாம் அவரோடு இணைய இருக்கிறோம். அதுவரை காத்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட்சகோதரி ஜோஸ்வின் பிரைடா. நன்றி.

0: செய்திகள்.
1: எத்தியோப்பியாவின் டிக்ரே பகுதி மற்றும் அண்டை மாநிலங்களான அஃபர் அமாரா பகுதிகளில் மீண்டும் ஏற்பட்டுள்ள மோதல்கள் குறித்து ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ள திருத்தந்தை 14 லியோ அவர்கள் மோதலில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினரும் உரையாடல் வழியை தேர்ந்தெடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். செப்டம்பர் 30 புதனன்று இடம்பெற்ற திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரையின் இறுதியில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை, ஆயுத மோதல்கள் ஒருபோதும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாது என்றும் அவை மரணம், அழிவு மற்றும் வெறுப்பையே விட்டுச் செல்லும் என்றும் குறிப்பிட்டார். நேர்மையான உரையாடல் மட்டுமே நிலையான அமைதிக்கான அடித்தளத்தை அமைக்க முடியும் என்று கூறிய திருத்தந்தை, தேவைப்படுவோருக்கு மனிதாபிமான உதவிகள் சென்றடைவதை உறுதி செய்வதில் அனைத்துலக சமூகம் உரிய நேரத்தில் தாராளமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். எத்தியோப்பிய அரசு படைகளுக்கும் டிக்ரே மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையே மோதல் தீவிரமடைந்துள்ளதால் பலர் காயமடைந்துள்ளனர் என எல்லைகளற்ற மருத்துவர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது. தொலைத்தொடர்பு மற்றும் சாலை இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் அங்கு மனிதாபிமான உதவிகளை மேற்கொள்வதில் கடும் சிக்கல் நீடிக்கிறது.
2: கத்தோலிக்க நம்பிக்கையையும் புனித பேதுருவின் வழித்தோன்றலான திருத்தந்தையுடனான ஒன்றிப்பையும் காத்து தங்கள் உயிரை தியாகம் செய்த பிராட்டுலின் பகுதியைச் சேர்ந்த அருளாளர் வின்சென்ட் லெவோனிக் மற்றும் அவரது 12 தோழர்களான போலந்து நாட்டின் மறைசாட்சிகளை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் நினைவு கூர்ந்தார். செப்டம்பர் 30 புதன்கிழமை இடம்பெற்ற திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரையின் போது போலந்து நாட்டு திருப்பயணிகளிடம் உரையாற்றிய திருத்தந்தை, 30 ஆண்டுகளுக்கு முன்னர் திருத்தந்தை புனித 2 ஜான்பால் அவர்கள் இம்மறைசாட்சிகளை அருளாளர்களாக அறிவித்ததை எடுத்துக்காட்டியதுடன், கிழக்கிந்திய கிறிஸ்தவ மரபை பின்பற்றிய போதிலும் அவர்கள் கத்தோலிக்க திரு அவையுடனான ஒன்றிப்பில் உறுதியாக நிலைத்திருந்தனர் என்றும் தெரிவித்தார். கிறிஸ்தவர்களின் ஒன்றிப்பு மற்றும் இன்று தங்கள் நம்பிக்கைக்காக துன்புறுத்தப்படும் கத்தோலிக்கர்களுக்காக இம்மறைசாட்சிகளின் பரிந்துரையை திருத்தந்தை வேண்டினார். அப்போது உருசியா ஆட்சியின் கீழிருந்த பெட்லாசிய பகுதியில் வாழ்ந்த இம்மறைசாட்சிகள் கிழக்கத்திய கத்தோலிக்க திரு அவையை சேர்ந்தவர்கள். 19 நூற்றாண்டில் உருசிய ஆட்சியாளர்கள் யூனியேட் என அழைக்கப்பட்ட கிழக்கிந்திய கத்தோலிக்கர்களை ஆர்த்தடாக்ஸ் திரு அவையில் இணையுமாறு கட்டாயப்படுத்தினர். 1874 ஜனவரி 24 பிராட்டுலியின் தங்கள் திரு அவையை பாதுகாக்க லெவோனிக் மற்றும் அவரது தோழர்கள் ஒன்று கூடிய போது ஆயுதமற்ற அவர்கள் மீது உருசியா படையினர் துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் அவர்கள் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: 2021 மற்றும் 2024 இடம்பெற்ற திரு அவையின் ஒன்றிணைந்த பயண செயல்முறை மற்றும் 2023-2024 நடைபெற்ற ஆயர்களின் மாமன்றத்தின் இரு பொது பேரவைகளின் பணிகளை அடிப்படையாக கொண்டு லத்தீன் திரு அவையின் திரு அவை சட்ட தொகுப்பில் திருத்தங்களை முன்மொழியும் திரு அவை சட்ட ஆணையத்தின் இறுதி அறிக்கையை ஆயர்கள் மாமன்றத்தின் பொதுச் செயலகம் வெளியிட்டுள்ளது. திரு அவையின் ஒன்றிணைந்த பயணத்தின் வழியாக வெளிப்பட்ட இறையியல் மற்றும் திரு அவை இயல் சார்ந்த புரிதல்களை திரு அவை சட்டங்களில் எவ்வாறு பிரதிபலிக்க செய்வது என்பது குறித்து இவ்வாணையம் ஆய்வு செய்துள்ளது. இவ்வறிக்கை குறுகிய காலத்தில் மேற்கொள்ளக்கூடிய சட்ட திருத்தங்களை முன்மொழிவதுடன் எதிர்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய திருத்தங்கள் மற்றும் லத்தீன் கீழி திரு அவைகளுக்கான திருச்சட்ட தொகுப்புகளை விரைவாக மறுபரிசீலனை செய்வதற்கான நீண்டகால வாய்ப்புகளையும் சுட்டிக்காட்டுகிறது. தகுதியும் திறமையும் கொண்ட பொதுநிலையினர் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரும் திரு அவையில் பொறுப்புகள், பணிகள் மற்றும் திருப்பணிகளை ஆற்றுவதற்கான வாய்ப்புகளை மேலும் அங்கீகரிக்க வேண்டும் என்று அறிக்கை முன்மொழிகிறது. இதில் திரு அவையின் நிர்வாகம் சார்ந்த பொறுப்புகளும் அடங்கும். குறிப்பிட்ட திரு அவை பேரவைகள் மற்றும் ஆயர் பேரவைகள் தொடர்பான விதிமுறைகளை ஒருங்கிணைந்த பயணத்தின் கண்ணோட்டத்தில் மறுபரிசீலனை செய்யவும் அறிக்கை பரிந்துரைக்கிறது.
2: குழந்தை இயேசு பிறந்தபோது வைக்கப்பட்ட தொட்டிலின் பகுதிகளாக பாரம்பரியமாக கருதப்படும் புனித

0: மற்றும் தேவையான வெப்பநிலை, ஈரப்பதம் உள்ளிட்ட சூழலில் கட்டுப்பாடுகளை கருத்தில் கொண்டு நவீன தரநிலைகளுக்கு ஏற்ப உருவாக்கப்படும். அதேவேளையில் பேராலயத்தின் வரலாற்று சிறப்பையும் கட்டடக்கலை அமைப்பையும் பாதுகாக்கும் வகையில் அது வடிவமைக்கப்படும். மேலும் கிறிஸ்து பிறப்பின் வானத்தை அடையாளப்படுத்தும் வகையில் தங்க நிற துண்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட புதிய நீல நிற மொசைக் பின்னணியும் அமைக்கப்படும். பெத்லகேமில் இயேசு வைக்கப்பட்ட தொட்டிலுடன் பாரம்பரியமாக தொடர்பு படுத்தப்படும் 5 மரத்துண்டுகளை கொண்டதே இந்த அருளியக்கமாகும். இந்த அருளியக்கத்தின் மீதான பக்தி புனித பெரிய மரியா பேராலயத்தின் வழிபாட்டு மற்றும் பக்தி மரபில் முக்கிய இடம் பெற்றுள்ளது.
1: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர் அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்

அக்டோபர் 3 புனித தியோடர் ஜூரின். பிரான்ஸ் நாட்டிலுள்ள பிரிட்டானி பகுதியில் வாழ்ந்த லாரன் ஜூரின் இசபெல்லா பெற்றோருக்கு கிபி 1798 ஆண்டு அக்டோபர் 2 நாள் பிறந்தார் தியோடர் ஜூரின். ஆன் தெரஸ் ஜூரின் என்ற இயற்பெயரினை கொண்ட இவர் தன் 10வது வயதில் நற்கருணையினை பெற்று ஆண்டவர் இயேசுவிடம் மிகுந்த விசுவாசத்தோடு இருந்தார். தன் 15வது வயதில் தன் தந்தையினை இழந்த தெரஸ் ஜூரின் அருட்சகோதரியாக விருப்பம் கொண்டு கிபி 1823 ஆண்டு சிஸ்டர்ஸ் ஆஃப் ப்ரொவிடன்ஸ் துறவர சபையில் சேர்ந்தார். கிபி 1825 ஆண்டு செப்டம்பர் 8 நாள் தன் முதல் வார்த்தை பாட்டினை அளித்த தெரஸ் தன் பெயரினை தியோடர் ஜூரின் என்று மாற்றியமைத்துக் கொண்டார். கிபி 1831 ஆண்டு செப்டம்பர் 5 நாள் தன் இறுதி வார்த்தை பாட்டினை அளித்த அருட்சகோதரி தியோடர் ஜூரின் கிபி 1840 ஆண்டு அமெரிக்காவிலுள்ள இந்தியானா பகுதிக்கு மறைபணிக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். கிபி 1841 ஆண்டு அமெரிக்காவில் கல்லூரியை நிறுவிய அருட்சகோதரி தியோடர் ஜூரின் பள்ளிகளை கட்டி எழுப்பி சிஸ்டர்ஸ் ஆஃப் ப்ரொவிடன்ஸ் ஆஃப் செயின்ட் மேரிஸ் ஆஃப் த வுட்ஸ் என்ற பெண்களுக்கான துறவர சபையினை நிறுவினார்.

0: புனிதராக உயர்த்தினார். புனித தியோடர் கியூரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் அவர் நிறுவிய சிஸ்டர்ஸ் ஆஃப் ப்ரொவிடன்ஸ் ஆஃப் சென்ட் மேரி ஆஃப் த வுட்ஸ் சபைக்காகவும் அச்சபையின் சகோதரிகளுக்காகவும் ஜெபிப்போம்.
1: அன்னை ஓர் அதிசயம்.
2: புனித இரக்கத்தின் அன்னை. மனித வாழ்க்கையில் இன்று மிக அதிகமாக தேவைப்படுவது இரக்கம் மட்டுமே. தண்டனைக்கு முன் இரக்கமும், தீர்ப்புக்கு முன் அன்பும், நிராகரிப்புக்கு முன் அரவணைப்பும் தேடும் ஒவ்வொரு மனிதனுக்கும் புகலிடமாக இருப்பவளே நம் இரக்கத்தின் அன்னை. இரக்கத்தின் அன்னை என்ற பெயரின் ஆழமான பொருள் கருணை மற்றும் மன்னிப்பு ஆகும். பாவிகளுக்காகவும், தீராத துன்பத்தில் வாடுபவர்களுக்காகவும் தன் இறை மகனிடம் பரிந்துரை செய்யும் தாயாக அன்னை திகழ்கிறார். நான் மிகவும் இரக்கமுள்ளவள் என்று அன்னை தானே முன்வந்து கூறிய வார்த்தைகள் அவரது தாய்மை உள்ளத்தின் ஆழத்தை நமக்கு உணர்த்துகின்றன. விவிலியத்தின் அடிப்படையில் பார்த்தால், சிலுவையின் அடியில் தன் மகன் வேதனைப்படுவதை பார்த்து அந்த துயரத்தையும் மனிதகுல மீட்பிற்காக அர்ப்பணித்த போதே அன்னை இரக்கத்தின் தாய் என்ற நிலையை அடைந்தார். இயேசுவின் தெய்வீக இரக்கம் மரியாளின் தூய இதயம் வழியாகவே உலகிற்கு வெளிப்படுத்தப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டில் அன்னை மரியாள் 5 முக்கிய இடங்களில் காட்சியளித்தார். 1830 அற்புத பதக்கம், 1846 லா சாலெட், 1858 லூர்து, 1871 நம்பிக்கையின் அன்னை மற்றும் 1876 பெல்லவோஜான் ஆகிய இடங்களில் அன்னை தோன்றினார். இந்த 5 காட்சி தலங்களையும் பிரான்ஸ் நாட்டின் வரைபடத்தில் இணைத்து பார்த்தால் அது எம் என்ற எழுத்தின் வடிவில் தோன்றும். இது அன்னை பிரான்ஸ் நாட்டை தன் மேலாடையால் போர்த்தி பாதுகாப்பதன் அடையாளமாக பக்தர்களால் ஒரு பெரும் சின்னமாக போற்றப்படுகிறது. பிரான்சின் பெல்லவோஜான் திருத்தலம் உருவானதற்கு மிக முக்கிய காரணம் ஒரு சாதாரண பெண்ணின் உயிர் அன்னையின் இரக்கத்தால் மீட்கப்பட்டதுதான். இதுவே இரக்கத்தின் அன்னை என்ற அழைப்பிற்கு ஒரு வலுவான அடித்தளமாக அமைந்தது. அந்த பெண்ணின் பெயர் எஸ்தல். அவர் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு இன்னும் சில மணி நேரங்களே வாழ்வார் என்று மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர். மரணத்தின் விளிம்பில் இருந்த அவர் தன் பெற்றோரின் எதிர்காலத்தை குறித்து மிகுந்த கவலை கொண்டார். தன் மரணத்திற்கு பின் தன் வயதான பெற்றோர்கள் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுவார்களே என்ற கவலை எஸ்தலை வாட்டியது. அந்த பாரத்தோடு அவர் அன்னைக்கு ஒரு கடிதம் எழுதினார். என் நல்ல தாயே, என் பெற்றோர் பிச்சை எடுக்கும் நிலைக்கு செல்ல விடாதீர், எனக்கு சுகம் தாரும் என்று உருக்கமாக வேண்டினார். இந்த எளிய ஆனால் ஆழமான நம்பிக்கை கொண்ட வார்த்தைகள் அன்னையின் இரக்க இதயத்தை தொட்டன. இதன் விளைவாக 1876 பிப்ரவரி முதல் டிசம்பர் வரை அன்னை மரியாள் 15 முறை எஸ்தலுக்கு காட்சியளித்தார். ஒவ்வொரு காட்சியும் ஒரு இரக்கத்தின் பாடமாக அமைந்தது. அஞ்சாதே, நான் இருக்கிறேன் என்ற அன்னை முதல் காட்சியில் கூறிய வார்த்தைகள் மரண பயத்தில் இருந்த எஸ்தலுக்கு மிக பெரிய மருந்தாக அமைந்தது. நான் மிகவும் இரக்கமுள்ளவள், என்றும் பாவிகளின் மனமாற்றத்திற்காக வந்தேன் என்று அன்னை தன் நோக்கத்தை வெளிப்படுத்தினார். அன்னை காட்சியளித்த ஒரு இரவில் எஸ்தலின் அருகில் சாத்தான் தோன்றி அவரை பயமுறுத்தினான். அப்போது அன்னை தோன்றி, என் உத்தரியத்தை அவள் அணிந்திருப்பதை நீ பார்க்கவில்லையா என்று அதட்ட சாத்தான் மறைந்தான். இது அன்னை தன் பிள்ளைகளை தீய சக்திகளிடமிருந்து எவ்வாறெல்லாம் பாதுகாக்கிறார் என்பதற்கான சாட்சியாகும். 5 நாட்கள் கடும் வேதனைக்கு பிறகு திவ்ய நற்கருணை மற்றும் அன்னையின் வாக்குறுதியால் எஸ்தல் முழுமையாக குணமடைந்தார். இந்த அற்புதத்தை 1983 போர்ஜ் ஆயர் அதிகாரப்பூர்வமாக ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்று அறிவித்து உறுதிப்படுத்தினார். ஒரு காட்சியில் அன்னையின் மார்பில் தங்க இதயம் ஒளிர்வதையும் அதை சுற்றி ரோஜா மலர்கள் இருப்பதையும் எஸ்தல் கண்டார். அந்த இதயத்திலிருந்து அருள் மலை பொழிந்தது. இதனாலேயே அன்னை பியூர்

சிங் மற்றும் வெல்லவோஜான் ஆகிய இடங்களில் தங்க இதய அன்னை என்று அழைக்கப்படுகிறார். அன்னை எஸ்தலிடம் என் மகனின் திருஇருதய உத்தரியத்தை மக்கள் அணிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று ஒரு முக்கிய பக்தியை முன்வைத்தார். இந்த உத்தரியம் என்பது இறைவனின் இரக்கத்தின் சின்னமாகவும் பாவிகளின் பாதுகாப்பு கவசமாகவும் திகழ்கிறது. 1922 ஆண்டு திருச்சபை இந்த திருஇருதய உத்தரிய பக்தியை உலகம் முழுவதும் பரப்ப அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் அளித்தது. இன்று பெல்லவோஜான் திருத்தலம் பிரான்ஸ் நாட்டின் மிக முக்கியமான யாத்திரை தலங்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது. இத்தலத்தில் இன்றும் ஒரு அழகான மரபு பின்பற்றப்படுகிறது. எஸ்தலைப் போலவே பக்தர்கள் தங்கள் குறைகளை கடிதமாக எழுதி அன்னையின் கெபியில் வைக்கிறார்கள். அந்த எழுத்துக்களில் உள்ள கண்ணீரை அன்னை துடைப்பார் என்பது மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த ஆலயத்தில் நடக்கும் மிக பெரிய அதிசயம் மனமாற்றம் ஆகும். கடினமான இதயம் கொண்டவர்கள் கூட அன்னையின் சந்நிதியில் கண்ணீர் விட்டு தங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிறார்கள். பாவ விடுதலை பெற்று ஒரு புதிய மனிதனாக இல்லம் திரும்புகிறார்கள். குடும்பங்களில் நிலவும் பிரிவினைகள் நீங்கி தம்பதியினர் இடையே ஒற்றுமை மலர்வது அன்னை அங்கே செய்யும் அன்றாட அற்புதமாகும். தீராத நோய்கள் குணமடைவது மற்றும் இறப்பு குறித்த பயம் நீங்குவது என அங்கே இரக்கத்தின் செயல்பாடுகள் நீண்டு கொண்டே செல்கின்றன. இரக்கம் இல்லாமல் உலகம் வாழ முடியாது என்ற செய்தியை அன்னை இன்றைய இயந்திரத்தனமான உலகிற்கு உரக்கச் சொல்கிறார். தீர்ப்புகள் வழங்குவதில் வேகம் காட்டும் மனிதகுலம் மன்னிப்பு வழங்குவதில் ஏன் தாமதிக்கிறது என்ற கேள்வியை அன்னையின் பக்தி எழுப்புகிறது. எஸ்தலுக்கு கிடைத்த அதே சுகம் நம்பிக்கையோடு அன்னையை தேடி வரும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் என்பதே இந்த திருத்தலத்தின் வாக்குறுதி. அன்னை காட்டிய அந்த தங்க இதயம் நம்முடைய இதயங்களும் சுயநலம் நீங்கி பிறர் மீதான அன்பினால் நிறைய வேண்டும் என்று போதிக்கிறது. நம்பிக்கையை இழக்காதே, பாவத்தால் பயப்படாதே என்பதே அன்னை நமக்கு தரும் இறுதி நம்பிக்கையாகும். எளியவர்களின் கடிதத்திற்கு பதில் தரும் அன்னை நம்முடைய மௌனமான ஜபங்களுக்கும் பதில் தர காத்து கொண்டிருக்கிறார். திரு இருதய உத்தரியத்தை அணிந்து அன்னையின் பரிந்துரையில் வாழும் எவரையும் தீய சக்திகள் நெருங்க முடியாது என்பது விசுவாசிகளின் அனுபவம். நம்முடைய அன்றாட சிலுவைகளை சுமக்க அன்னை நமக்கு தேவையான வலிமையை தன் பரிந்துரையால் பெற்றுத்தருகிறார். இன்றைய உலகில் இரக்கம் என்பது ஒரு பலவீனமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அன்னை மரியாளின் வாழ்வில் அதுவே மிகப்பெரிய வலிமையாக இருந்தது. பிறருக்கு இரக்கம் காட்டுவதே இறைவனுக்கு செய்யும் மிக உயரிய வழிபாடு என்பதை அன்னை தன் காட்சிகள் மூலம் உணர்த்தினார். பெல்லவோஜான் அன்னை நமக்கு காட்டிய அந்த அன்பு பாதை நம்மை எப்போதும் நேர்மையான வழியில் வழிநடத்தும். நம் இதயம் கல்லாயிருந்தாலும் அதை தன் அன்பால் தங்கமாக மாற்றும் வல்லமை இரக்கத்தின் அன்னைக்கு உண்டு. எஸ்தல் பகேத் ஒரு சாதாரண ஏழ்மையான பெண்ணாக இருந்தும் அவரின் தூய உள்ளமே அன்னையை அவரிடம் இழுத்து வந்தது. நாமும் தூய்மையான உள்ளத்தோடு அன்னையை அணுகினால் நம் வாழ்விலும் 15 காட்சிகள் அல்ல 1000 அற்புதங்கள் நிகழும். பாவிகள் என்று நாம் யாரையும் ஒதுக்கி தள்ளக்கூடாது. ஏனெனில் அன்னை பாவிகளின் மனமாற்றத்திற்காகவே காட்சியளித்தார். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு நல்வாழ்வு மலர அன்னை வாய்ப்பளிக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும்.

0: செய்திகள்.
1: தேடல் இயந்திரங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆதிக்கம் செலுத்தும் இக்காலத்தில் திரு அவைக்கும் கலைஞர்களுக்கும் இடையிலான உறவை புதுப்பிக்க வேண்டியதன் அவசியத்தை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். அக்டோபர் 2 வெள்ளியன்று சாத்தியக்கூறுகளின் கலை ஒன்றிணைந்து நெய்தல் என்ற தலைப்பில் கலாச்சாரம் மற்றும் கல்விக்கான திருப்பிடத்துறை ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் பங்கேற்ற கலைஞர்களிடம் உரையாடிய போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, கலை ஒரே மாதிரியான சிந்தனைகளுக்கு எதிராக நின்று பார்வையை ஆழப்படுத்தி நம்மை சற்று நின்று சிந்திக்க தூண்டுவதன் வழியாக கலாச்சார மற்றும் ஆன்மீக புத்துயிரூட்டலின் ஒரு வடிவமாக மாற முடியும் என்று கூறினார். உண்மையான கலை மனித இதயத்தின் ஆழமான கேள்விகளுக்கு பதிலளிப்பதாகவும் உண்மை, அழகு, நீதி, அமைதி மற்றும் வாழ்வின் பொருள் குறித்த மனிதர்களின் தேடலை வெளிப்படுத்துவதாகவும் குறிப்பிட்ட திருத்தந்தை, திரு அவையை பொறுத்தவரை கலை என்பது வெறும் துணை அம்சமல்ல, மாறாக கேட்பதற்கான ஒரு முக்கியமான தளமாக உள்ளது என்று வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு வளர்ந்து வரும் இக்காலத்தில் மனிதர்களால் உருவாக்கப்படும் கலையையும் இயந்திரங்களால் உருவாக்கப்படும் படைப்புகளையும் வேறுபடுத்தி பார்ப்பது அவசர தேவையாகியுள்ளது என்று திருத்தந்தை கூறினார்.
2: கத்தோலிக்கர்களும் லூத்தரன்களும் கிறிஸ்தவ ஒன்றிப்பை நோக்கிய தங்களது பயணத்தை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்றும் இது அருளின் பயணம் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தெரிவித்தார். அக்டோபர் 1 வியாழனன்று லூத்தரன் உலக கூட்டமைப்பின் பிரதிநிதிகளை திருப்பிடத்தில் சந்தித்து பேசிய போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை லூத்தரன் கத்தோலிக்க உறவுகளில் ஆன்மீகம் மற்றும் இறையியல் ரீதியாக ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்திற்கு தனது பாராட்டை தெரிவித்தார். இரு தரப்பினருக்கும் இடையிலான அனைத்துலக அளவிலான இறையியல் உரையாடல் தற்போது 6வது கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2021 விடுத்த கிறிஸ்தவ ஒன்றிப்பு குறித்த அழைப்பை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை உரையாடல் வழியாக கிறிஸ்தவர்கள் கடந்த கால நினைவுகளை தூய்மைப்படுத்தி இறுக்கமான மனப்பான்மைகளை கடந்து செல்ல முடியும் என்று கூறினார். கிறிஸ்தவ ஒன்றிப்பு என்பது வெறுமனே பேச்சுவார்த்தைகள் அல்லது உடன்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்வது அல்ல என்றும் அது இறையருளை சார்ந்தது என்றும் திருத்தந்தை வலியுறுத்தினார். நற்செய்தியால் வழிநடத்தப்பட்டு திருத்தூதர்களின் நம்பிக்கை, அருளடையாளங்கள் மற்றும் திருப்பயணிகளில் புதுப்பிக்கப்பட்ட ஒன்றிப்பை ஏற்படுத்துவதே இதன் நோக்கம் என்றும் அவர் எடுத்துரைத்தார். 2030 ஆக்ஸ்பர்க் விசுவாச அறிக்கை வெளியிடப்பட்டதன் 500 நிறைவை குறிக்கும் நிலையில் அந்த ஆண்டு ஆழமான கிறிஸ்தவ ஒன்றிப்பு சிந்தனைக்கும் முழுமையான மற்றும் வெளிப்படையான ஒன்றிப்பை நோக்கிய முன்னேற்றத்திற்கும் வாய்ப்பாக அமைய முடியும் என்று திருத்தந்தை தெரிவித்தார்.
1: சுற்றுச்சூழல் நெருக்கடியை எதிர்கொள்வதற்கும் மனிதர்களுக்கும் பூமிக்கும் தீங்கு விளைவிக்கும் தூக்கி எறியும் கலாச்சாரத்தை எதிர்ப்பதற்கும் வலுவான பராமரிப்பு கலாச்சாரம் தேவை என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். அக்டோபர் 1 வியாழனன்று இத்தாலியைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் சேவை நிறுவனமான ஹெரா குழுமத்தின் பிரதிநிதிகளை சந்தித்து பேசிய போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை இந்நிறுவனம் வத்திக்கானிலும் சுற்றுச்சூழல் தொடர்பான சேவைகளை மேற்கொண்டு வருகிறது என்று குறிப்பிட்டார். நுகர்வை மையமாக கொண்ட வாழ்வு முறையிலிருந்து மாறி பூமியின் வரையறுக்கப்பட்ட வளங்களை பாதுகாக்கும் உற்பத்தி முறையை நோக்கிச் செல்ல வேண்டும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை வத்திக்கானில் கழிவு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி உள்ளிட்ட சுற்றுச்சூழல் பணிகளை மேற்கொண்டு வருவதற்காக ஹெரா குழுமத்திற்கு நன்றி தெரிவித்தார். மேலும் பராமரிப்பு கலாச்சாரம் பொருட்கள் மற்றும் உற்பத்தி பொருட்களுக்கு மட்டுமல்லாமல் மனித உழைப்பு மற்றும் மனிதர்களின் மீதும் அக்கறை செலுத்துவதாக இருக்க வேண்டும் என்று கூறிய திருத்தந்தை படைப்பு அனைத்தும் இறைவன் வழங்கிய கொடை என்று எடுத்துக்காட்டினார். கட்டுப்பாடற்ற நுகர்வும் அதிகரித்து வரும் கழிவுகளும் சமூகத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் தீவிர சவால்களை ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்த திருத்தந்தை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் போதனையை சுட்டிக்காட்டி வளங்களை பாதுகாப்பதற்கும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் மறுசுழற்சி மற்றும் சுழற்சி பொருளாதாரம் முக்கியமான வழிமுறைகள் என்று எடுத்துரைத்தார்.
2: உலக அமைதிக்காகவும் போர் மற்றும் துன்பங்களால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்காகவும் ஏறத்தாழ 1300 பேர், அவர்களில் 700 குழந்தைகள் திருத்தந்தை அவர்களுடன் இணைந்து ஜபமாலை ஜபித்தனர். அக்டோபர் 1 வியாழனன்று வத்திக்கான் தோட்டங்களில் அமைந்துள்ள லூர்து அன்னை கெபியில் நடைபெற்ற இந்த ஜபமாலை ஜபம் தேவையில் இருக்கும் திரு அவைக்கு உதவும் அமைப்பான எய்ட் டு தி சர்ச் இன் நீட் முன்னெடுக்கும் 1 மில்லியன் குழந்தைகள் ஜபமாலை ஜபிக்கின்றனர் என்ற முயற்சியின் ஒரு பகுதியாக இடம்பெற்றது. இத்தொடர் முயற்சி அக்டோபர் 1 முதல் 7 வரை நடைபெறுகிறது. இந்நிலையில் உக்ரைன், லெபனான், சிரியா, புனித பூமி தெற்கு சூடான் உள்ளிட்ட போர் மற்றும் துன்பங்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வாழும் குழந்தைகள் மற்றும் குடும்பங்களுக்காகவும் துன்புறுத்தல்களை எதிர்கொள்ளும் கிறிஸ்தவர்களுக்காகவும் சிறப்பாக ஜபங்கள் எழுப்பப்பட்டன. இத்தாலியம், ஸ்பானியம், உருது, ஜெர்மன் மற்றும் அரபு ஆகிய 5 மொழிகளில் ஜபமாலை ஜபிக்கப்பட்டது. இது உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த குழந்தைகளின் ஒன்றிப்பை வெளிப்படுத்தியது. உலகின் அனைத்து குழந்தைகளுக்காகவும் அமைதிக்காக ஜெபிக்குமாறு குழந்தைகளுக்கு அழைப்பு விடுத்த திருத்தந்தை குறிப்பாக போர் நடைபெறும் நாடுகளில் வாழும் குழந்தைகளை நினைவு கூர்ந்து ஜெபிக்குமாறு கேட்டுக்கொண்டார். குழந்தைகளின் ஜெபங்களுக்கு இறைவனின் இதயத்தில் தனிச்சிறப்பான இடம் உண்டு என்று கர்தினால் கர்க் கோச் அவர்கள் தெரிவித்தார். அன்னை மரியாவுடன் இணைந்து உலகின் துன்பங்களை இயேசுவிடம் கொண்டு செல்ல முடியும் என்பதை குழந்தைகள் உணர வேண்டும் என்றும் அவர் கூறினார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர்வதியுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர் அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
3: அக்டோபர் 3, புனித தியோடர் ஜூரின். பிரான்ஸ் நாட்டிலுள்ள பிரிட்டானி பகுதியில் வாழ்ந்த லாரன் ஜூரின் இசபெல்லா பெற்றோருக்கு கிபி 1798 ஆண்டு அக்டோபர் 2 நாள் பிறந்தார் தியோடர் ஜூரின். ஆன் தெரஸ் ஜூரின் என்ற இயற்பெயரினை கொண்ட இவர்

0: தன் 10வது வயதில் நற்கருணையினை பெற்று ஆண்டவர் இயேசுவிடம் மிகுந்த விசுவாசத்தோடு இருந்தார். தன் 15வது வயதில் தன் தந்தையினை இழந்த தெரஸ் கியூரின் அருட்சகோதரியாக விருப்பம் கொண்டு கிபி 1823 ஆண்டு சிஸ்டர்ஸ் ஆஃப் ப்ரொவிடென்ஸ் துறவர சபையில் சேர்ந்தார். கிபி 1825 ஆண்டு செப்டம்பர் 8 நாள் தன் முதல் வார்த்தை பாட்டினை அளித்த தெரஸ் தன் பெயரினை தியோடர் கியூரின் என்று மாற்றியமைத்துக் கொண்டார். கிபி 1831 ஆண்டு செப்டம்பர் 5 நாள் தன் இறுதி வார்த்தை பாட்டினை அளித்த அருட்சகோதரி தியோடர் கியூரின் கிபி 1840 ஆண்டு அமெரிக்காவிலுள்ள இந்தியானா பகுதிக்கு மறைபணிக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். கிபி 1841 ஆண்டு அமெரிக்காவில் கல்லூரியை நிறுவிய அருட்சகோதரி தியோடர் கியூரின் பள்ளிகளை கட்டி எழுப்பி சிஸ்டர்ஸ் ஆஃப் ப்ரொவிடன்ஸ் ஆஃப் செயின்ட் மேரிஸ் ஆஃப் த வுட்ஸ் என்ற பெண்களுக்கான துறவர சபையினை நிறுவினார். ஏழை குழந்தைகளுக்கு கல்வியினையும் எளிய மக்களுக்கு ஆறுதலையும் அளித்த அருட்சகோதரி தியோடர் கியூரின் கிபி 1856 ஆண்டு மே மாதம் 14 நாள் விண்ணகம் சென்றார். ஆண்டவர் இயேசுவிடம் விசுவாசம் கொண்டு அவரது பணிகளை அர்ப்பணிப்போடு செய்த அருட்சகோதரி தியோடர் கியூரினை திருத்தந்தை 16 பெனடிக்ட் 2006 ஆண்டு அக்டோபர் மாதம் 15 நாள் புனிதராக உயர்த்தினார். புனித தியோடர் கியூரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் அவர் நிறுவிய சிஸ்டர்ஸ் ஆஃப் ப்ரொவிடன்ஸ் ஆஃப் செயின்ட் மேரி ஆஃப் த வுட்ஸ் சபைக்காகவும் அச்சபையின் சகோதரிகளுக்காகவும் ஜெபிப்போம்.
1: அன்னை ஓர் அதிசயம்.
2: புனித இரக்கத்தின் அன்னை. மனித வாழ்க்கையில் இன்று மிக அதிகமாக தேவைப்படுவது இரக்கம் மட்டுமே. தண்டனைக்கு முன் இரக்கமும், தீர்ப்புக்கு முன் அன்பும், நிராகரிப்புக்கு முன் அரவணைப்பும் தேடும் ஒவ்வொரு மனிதனுக்கும் புகலிடமாக இருப்பவளே நம் இரக்கத்தின் அன்னை. இரக்கத்தின் அன்னை என்ற பெயரின் ஆழமான பொருள் கருணை மற்றும் மன்னிப்பு ஆகும். பாவிகளுக்காகவும் தீராத துன்பத்தில் வாடுபவர்களுக்காகவும் தன் இறை மகனிடம் பரிந்துரை செய்யும் தாயாக அன்னை திகழ்கிறார். நான் மிகவும் இரக்கமுள்ளவள் என்று அன்னை தானே முன்வந்து கூறிய வார்த்தைகள் அவரது தாய்மை உள்ளத்தின் ஆழத்தை நமக்கு உணர்த்துகின்றன. விவிலியத்தின் அடிப்படையில் பார்த்தால் சிலுவையின் அடியில் தன் மகன் வேதனைப்படுவதை பார்த்து அந்த துயரத்தையும் மனிதகுல மீட்பிற்காக அர்ப்பணித்த போதே அன்னை இரக்கத்தின் தாய் என்ற நிலையை அடைந்தார். இயேசுவின் தெய்வீக இரக்கம் மரியாளின் தூய இதயம் வழியாகவே உலகிற்கு வெளிப்படுத்தப்படுகிறது. 19 நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டில் அன்னை மரியாள் 5 முக்கிய இடங்களில் காட்சியளித்தார். 1830 அற்புத பதக்கம், 1846 லா சாலெட், 1858 லூர்து, 1871 நம்பிக்கையின் அன்னை மற்றும் 1876 பெல்லவோஜான் ஆகிய இடங்களில் அன்னை தோன்றினார். இந்த 5 காட்சி தலங்களையும் பிரான்ஸ் நாட்டின் வரைபடத்தில் இணைத்து பார்த்தால் அது எம் என்ற எழுத்தின் வடிவில் தோன்றும். இது அன்னை பிரான்ஸ் நாட்டை தன் மேலாடையால் போர்த்தி பாதுகாப்பதன் அடையாளமாக பக்தர்களால் ஒரு பெரும் சின்னமாக போற்றப்படுகிறது. பிரான்சின் பெல்லவோஜான் திருத்தலம் உருவானதற்கு மிக முக்கிய காரணம் ஒரு சாதாரண பெண்ணின் உயிர் அன்னையின் இரக்கத்தால் மீட்கப்பட்டதுதான். இதுவே இரக்கத்தின் அன்னை என்ற அழைப்பிற்கு ஒரு வலுவான அடித்தளமாக அமைந்தது. அந்த பெண்ணின் பெயர் எஸ்தல். அவர் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு இன்னும் சில மணி நேரங்களே வாழ்வார் என்று மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர். மரணத்தின் விளிம்பில் இருந்த அவர் தன் பெற்றோரின் எதிர்காலத்தை குறித்து மிகுந்த கவலை கொண்டார். தன் மரணத்திற்கு பின் தன் வயதான பெற்றோர்கள் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுவார்களே என்ற கவலை எஸ்தலை வாட்டியது. அந்த பாரத்தோடு அவர் அன்னைக்கு ஒரு கடிதம் எழுதினார். என் நல்ல தாயே, என் பெற்றோர் பிச்சை எடுக்கும் நிலைக்கு செல்ல விடாதீர், எனக்கு சுகம் தாரும் என்று உருக்கமாக வேண்டினார். இந்த எளிய ஆனால் ஆழமான நம்பிக்கை கொண்ட வார்த்தைகள் அன்னையின் இரக்க இதயத்தை தொட்டன. இதன் விளைவாக 1876 பிப்ரவரி முதல் டிசம்பர் வரை அன்னை மரியாள் 15 முறை எஸ்தலுக்கு காட்சியளித்தார். ஒவ்வொரு காட்சியும் ஒரு இரக்கத்தின் பாடமாக அமைந்தது. அஞ்சாதே, நான் இருக்கிறேன் என்று அன்னை முதல் காட்சியில் கூறிய வார்த்தைகள் மரண பயத்தில் இருந்த எஸ்தலுக்கு மிகப்பெரிய மருந்தாக அமைந்தது. நான் மிகவும் இரக்கமுள்ளவள், என்றும் பாவிகளின் மனமாற்றத்திற்காக வந்தேன் என்று அன்னை தன் நோக்கத்தை வெளிப்படுத்தினார். அன்னை காட்சியளித்த ஒரு இரவில் எஸ்தலின் அருகில் சாத்தான் தோன்றி அவரை பயமுறுத்தினான். அப்போது அன்னை தோன்றி, என் உத்தரியத்தை அவள் அணிந்திருப்பதை நீ பார்க்கவில்லையா என்று அதட்ட சாத்தான் மறைந்தான். இது அன்னை தன் பிள்ளைகளை தீய சக்திகளிடமிருந்து எவ்வாறெல்லாம் பாதுகாக்கிறார் என்பதற்கான சாட்சியாகும். 5 கடும் வேதனைக்கு பிறகு திவ்ய நற்கருணை மற்றும் அன்னையின் வாக்குறுதியால் எஸ்தல் முழுமையாக குணமடைந்தார். இந்த அற்புதத்தை 1983 போர்ஜ் ஆயர் அதிகாரப்பூர்வமாக ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்று அறிவித்து உறுதிப்படுத்தினார். ஒரு காட்சியில் அன்னையின் மார்பில் தங்க இதயம் ஒளிர்வதையும் அதை சுற்றி ரோஜா மலர்கள் இருப்பதையும் எஸ்தல் கண்டார். அந்த இதயத்திலிருந்து அருள் மலை பொழிந்தது. இதனாலேயே அன்னை பியூரிங் மற்றும் பெல்லவோஜான் ஆகிய இடங்களில் தங்க இதய அன்னை என்று அழைக்கப்படுகிறார். அன்னை எஸ்தலிடம், என் மகனின் திரு இருதய உத்தரியத்தை மக்கள் அணிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று ஒரு முக்கிய பக்தியை முன்வைத்தார். இந்த உத்தரியம் என்பது இறைவனின் இரக்கத்தின் சின்னமாகவும் பாவிகளின் பாதுகாப்பு கவசமாகவும் திகழ்கிறது. 1922 திருச்சபை இந்த திரு இருதய உத்தரிய பக்தியை உலகம் முழுவதும் பரப்ப அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் அளித்தது. இன்று பெல்லவோஜான் திருத்தலம் பிரான்ஸ் நாட்டின் மிக முக்கியமான யாத்திரை தலங்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது. இத்தலத்தில் இன்றும் ஒரு அழகான மரபு பின்பற்றப்படுகிறது. எஸ்தலைப் போலவே பக்தர்கள் தங்கள் குறைகளை கடிதமாக எழுதி அன்னையின் கெபியில் வைக்கிறார்கள். அந்த எழுத்துக்களில் உள்ள கண்ணீரை அன்னை துடைப்பார் என்பது மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த ஆலயத்தில் நடக்கும் மிக பெரிய அதிசயம் மனமாற்றமாகும். கடினமான இதயம் கொண்டவர்கள் கூட அன்னையின் சந்நிதியில் கண்ணீர் விட்டு தங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிறார்கள். பாவ விடுதலை பெற்று ஒரு புதிய மனிதனாக இல்லம் திரும்புகிறார்கள். குடும்பங்களில் நிலவும் பிரிவினைகள் நீங்கி தம்பதியினர் இடையே ஒற்றுமை மலர்வது அன்னை அங்கே செய்யும் அன்றாட அற்புதமாகும். தீராத நோய்கள் குணமடைவது மற்றும் இறப்பு குறித்த பயம் நீங்குவது என அங்கே இரக்கத்தின் செயல்பாடுகள் நீண்டு கொண்டே செல்கின்றன. இரக்கம் இல்லாமல் உலகம் வாழ முடியாது என்ற செய்தியை அன்னை இன்றைய இயந்திரத்தனமான உலகிற்கு உரக்கச் சொல்கிறார். தீர்ப்புகள் வழங்குவதில் வேகம் காட்டும் மனிதகுலம் மன்னிப்பு வழங்குவதில் ஏன் தாமதிக்கிறது என்ற கேள்வியை அன்னையின் பக்தி எழுப்புகிறது. எஸ்தலுக்கு கிடைத்த அதே சுகம் நம்பிக்கையோடு அன்னையை தேடி வரும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் என்பதே இந்த திருத்தலத்தின் வாக்குறுதி. அன்னை காட்டிய அந்த தங்க இதயம் நம்முடைய இதயங்களும் சுயநலம் நீங்கி பிறர் மீதான அன்பினால் நிறைய வேண்டும் என்று போதிக்கிறது. நம்பிக்கையை இழக்காதே, பாவத்தால் பயப்படாதே என்பதே அன்னை நமக்கு தரும் இறுதி நம்பிக்கையாகும். எளியவர்களின் கடிதத்திற்கு பதில் தரும் அன்னை நம்முடைய மௌனமான ஜபங்களுக்கும் பதில் தர காத்து கொண்டிருக்கிறார். திரு இருதய உத்தரியத்தை அணிந்து அன்னையின் பரிந்துரையில் வாழும் எவரையும் தீய சக்திகள் நெருங்க முடியாது என்பது விசுவாசிகளின் அனுபவம். நம்முடைய அன்றாட சிலுவைகளை சுமக்க அன்னை நமக்கு தேவையான வலிமையை தன் பரிந்துரையால் பெற்றுத்தருகிறார். இன்றைய உலகில் இரக்கம் என்பது ஒரு பலவீனமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அன்னை மரியாளின் வாழ்வில் அதுவே மிகப்பெரிய வலிமையாக இருந்தது. பிறருக்கு இரக்கம் காட்டுவதே இறைவனுக்கு செய்யும் மிக உயரிய வழிபாடு என்பதை அன்னை தன் காட்சிகள் மூலம் உணர்த்தினார். பெல்லவோஜான் அன்னை நமக்கு காட்டிய அந்த அன்பு பாதை நம்மை எப்போதும் நேர்மையான வழியில் வழிநடத்தும். நம் இதயம் கல்லாயிருந்தாலும் அதை தன் அன்பால் தங்கமாக மாற்றும் வல்லமை இரக்கத்தின் அன்னைக்கு உண்டு. எஸ்தல் பகேத் ஒரு சாதாரண ஏழ்மையான பெண்ணாக இருந்தும் அவரின் தூய உள்ளமே அன்னையை அவரிடம் இழுத்து வந்தது. நாமும் தூய்மையான உள்ளத்தோடு அன்னையை அணுகினால் நம் வாழ்விலும் 15 காட்சிகள் அல்ல 1000 அற்புதங்கள் நிகழும். பாவிகள் என்று நாம் யாரையும் ஒதுக்கி தள்ளக்கூடாது. ஏனெனில் அன்னை பாவிகளின் மனமாற்றத்திற்காகவே காட்சியளித்தார். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு நல்வாழ்வு மலர அன்னை வாய்ப்பளிக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும்.

0: செய்திகள்.
1: தேடல் இயந்திரங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆதிக்கம் செலுத்தும் இக்காலத்தில் திரு அவைக்கும் கலைஞர்களுக்கும் இடையிலான உறவை புதுப்பிக்க வேண்டியதன் அவசியத்தை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். அக்டோபர் 2 வெள்ளியன்று சாத்தியக்கூறுகளின் கலை ஒன்றிணைந்து நெய்தல் என்ற தலைப்பில் கலாச்சாரம் மற்றும் கல்விக்கான திருப்பிடத்துறை ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் பங்கேற்ற கலைஞர்களிடம் உரையாடிய போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, கலை ஒரே மாதிரியான சிந்தனைகளுக்கு எதிராக நின்று பார்வையை ஆழப்படுத்தி நம்மை சற்று நின்று சிந்திக்க தூண்டுவதன் வழியாக கலாச்சார மற்றும் ஆன்மீக புத்துயிரூட்டலின் ஒரு வடிவமாக மாற முடியும் என்று கூறினார். உண்மையான கலை மனித இதயத்தின் ஆழமான கேள்விகளுக்கு பதிலளிப்பதாகவும் உண்மை, அழகு, நீதி, அமைதி மற்றும் வாழ்வின் பொருள் குறித்த மனிதர்களின் தேடலை வெளிப்படுத்துவதாகவும் குறிப்பிட்ட திருத்தந்தை, திரு அவையை பொறுத்தவரை கலை என்பது வெறும் துணை அம்சமல்ல, மாறாக கேட்பதற்கான ஒரு முக்கியமான தளமாக உள்ளது என்று வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு வளர்ந்து வரும் இக்காலத்தில் மனிதர்களால் உருவாக்கப்படும் கலையையும் இயந்திரங்களால் உருவாக்கப்படும் படைப்புகளையும் வேறுபடுத்தி பார்ப்பது அவசர தேவையாகியுள்ளது என்று திருத்தந்தை கூறினார்.
2: கத்தோலிக்கர்களும் லூத்தரன்களும் கிறிஸ்தவ ஒன்றிப்பை நோக்கிய தங்களது பயணத்தை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்றும் இது அருளின் பயணம் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தெரிவித்தார். அக்டோபர் 1 வியாழனன்று லூத்தரன் உலக கூட்டமைப்பின் பிரதிநிதிகளை திருப்பிடத்தில் சந்தித்து பேசிய போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, லூத்தரன் கத்தோலிக்க உறவுகளில் ஆன்மீகம் மற்றும் இறையியல் ரீதியாக ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்திற்கு தனது பாராட்டை தெரிவித்தார். இரு தரப்பினருக்கும் இடையிலான அனைத்துலக அளவிலான இறையியல் உரையாடல் தற்போது 6வது கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2021 விடுத்த கிறிஸ்தவ ஒன்றிப்பு குறித்த அழைப்பை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, உரையாடல் வழியாக கிறிஸ்தவர்கள் கடந்த கால நினைவுகளை தூய்மைப்படுத்தி இறுக்கமான மனப்பான்மைகளை கடந்து செல்ல முடியும் என்று கூறினார். கிறிஸ்தவ ஒன்றிப்பு என்பது வெறுமனே பேச்சுவார்த்தைகள் அல்லது உடன்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்வது அல்ல என்றும் அது இறையருளை சார்ந்தது என்றும் திருத்தந்தை வலியுறுத்தினார். நற்செய்தியால் வழிநடத்தப்பட்டு திருத்தூதர்களின் நம்பிக்கை, அருளடையாளங்கள் மற்றும் திருப்பயணிகளில் புதுப்பிக்கப்பட்ட ஒன்றிப்பை ஏற்படுத்துவதே இதன் நோக்கம் என்றும் அவர் எடுத்துரைத்தார். 2030 ஆக்ஸ்பர்க் விசுவாச அறிக்கை வெளியிடப்பட்டதன் 500 நிறைவை குறிக்கும் நிலையில் அந்த ஆண்டு ஆழமான கிறிஸ்தவ ஒன்றிப்பு சிந்தனைக்கும் முழுமையான மற்றும் வெளிப்படையான ஒன்றிப்பை நோக்கிய முன்னேற்றத்திற்கும் வாய்ப்பாக அமைய முடியும் என்று திருத்தந்தை தெரிவித்தார்.
1: சுற்றுச்சூழல் நெருக்கடியை எதிர்கொள்வதற்கும் மனிதர்களுக்கும் பூமிக்கும் தீங்கு விளைவிக்கும் தூக்கி எறியும் கலாச்சாரத்தை எதிர்ப்பதற்கும் வலுவான பராமரிப்பு கலாச்சாரம் தேவை என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். அக்டோபர் 1 வியாழனன்று இத்தாலியைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் சேவை நிறுவனமான ஹெரா குழுமத்தின் பிரதிநிதிகளை சந்தித்து பேசிய போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, இந்நிறுவனம் வத்திக்கானிலும் சுற்றுச்சூழல் தொடர்பான சேவைகளை மேற்கொண்டு வருகிறது என்று குறிப்பிட்டார். நுகர்வை மையமாக கொண்ட வாழ்வு முறையிலிருந்து மாறி பூமியின் வரையறுக்கப்பட்ட வளங்களை பாதுகாக்கும் உற்பத்தி முறையை நோக்கிச் செல்ல வேண்டும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை, வத்திக்கானில் கழிவு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி உள்ளிட்ட சுற்றுச்சூழல் பணிகளை மேற்கொண்டு வருவதற்காக ஹெரா குழுமத்திற்கு நன்றி தெரிவித்தார். மேலும் பராமரிப்பு கலாச்சாரம் பொருட்கள் மற்றும் உற்பத்தி பொருட்களுக்கு மட்டுமல்லாமல் மனித உழைப்பு மற்றும் மனிதர்களின் மீதும் அக்கறை செலுத்துவதாக இருக்க வேண்டும் என்று கூறிய திருத்தந்தை, படைப்பு அனைத்தும் இறைவன் வழங்கிய கொடை என்று எடுத்துக்காட்டினார். கட்டுப்பாடற்ற நுகர்வும் அதிகரித்து வரும் கழிவுகளும் சமூகத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் தீவிர சவால்களை ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்த திருத்தந்தை, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் போதனையை சுட்டிக்காட்டி வளங்களை பாதுகாப்பதற்கும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் மறுசுழற்சி மற்றும் சுழற்சி பொருளாதாரம் முக்கியமான வழிமுறைகள் என்று எடுத்துரைத்தார்.
2: உலக அமைதிக்காகவும் போர் மற்றும் துன்பங்களால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்காகவும் ஏறத்தாழ 1300 பேர், அவர்களில் 700 குழந்தைகள் திருத்தந்தை அவர்களுடன் இணைந்து ஜபமாலை ஜபித்தனர். அக்டோபர் 1 வியாழனன்று வத்திக்கான் தோட்டங்களில் அமைந்துள்ள லூர்து அன்னை கெபியில் நடைபெற்ற இந்த ஜபமாலை ஜபம் தேவையில் இருக்கும் திரு அவைக்கு உதவும் அமைப்பான எய்ட் டு தி சர்ச் இன் நீட் முன்னெடுக்கும் 1 மில்லியன் குழந்தைகள் ஜபமாலை ஜபிக்கின்றனர் என்ற முயற்சியின் ஒரு பகுதியாக இடம்பெற்றது. இத்தொடர் முயற்சி அக்டோபர் 1 முதல் 7 வரை நடைபெறுகிறது. இந்நிலையில் உக்ரைன், லெபனான், சிரியா, புனித பூமி தெற்கு சூடான் உள்ளிட்ட போர் மற்றும் துன்பங்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வாழும் குழந்தைகள் மற்றும் குடும்பங்களுக்காகவும் துன்புறுத்தல்களை எதிர்கொள்ளும் கிறிஸ்தவர்களுக்காகவும் சிறப்பாக ஜபங்கள் எழுப்பப்பட்டன. இத்தாலியம், ஸ்பானியம், உருது, ஜெர்மன் மற்றும் அரபு ஆகிய 5 மொழிகளில் ஜபமாலை ஜபிக்கப்பட்டது. இது உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த குழந்தைகளின் ஒன்றிப்பை வெளிப்படுத்தியது. உலகின் அனைத்து குழந்தைகளுக்காகவும் அமைதிக்காக ஜெபிக்குமாறு குழந்தைகளுக்கு அழைப்பு விடுத்த திருத்தந்தை குறிப்பாக போர் நடைபெறும் நாடுகளில் வாழும் குழந்தைகளை நினைவு கூர்ந்து ஜெபிக்குமாறு கேட்டுக்கொண்டார். குழந்தைகளின் ஜெபங்களுக்கு இறைவனின் இதயத்தில் தனிச்சிறப்பான இடம் உண்டு என்று கர்தினால் கர்க் கோச் அவர்கள் தெரிவித்தார். அன்னை மரியாவுடன் இணைந்து உலகின் துன்பங்களை இயேசுவிடம் கொண்டு செல்ல முடியும் என்பதை குழந்தைகள் உணர வேண்டும் என்றும் அவர் கூறினார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.